0: ཁང་ནམ་རེ་ཁ་ཅིག་ཁྱམ་ཇོ་སོ་ཡ་ཙོམ་རེ་ནང་བེ་བུ་ཇེ་ལོ་ཏོ་ལ་ཡ་ཟོ་ནེ་བུ་མེ་ད་ལུ་དབ་ང་པུ་དབ་ཁེ་ད་ཟ་ཁ་ཅིབ་ཇོ་ཁོ་ང་ཏུན་དོ་དུ་ཅེ་ཤ་རེ་ལོ་ཟ་ཁེ་རང་ནེ་ཟེ་ཟེ་དུན་ཁ་བེ་ཡན་ཅིང་ཟ་ཁེ་ཐུན་པ་འཇུ་ཁ་ནེན་ཅི་ཉ་བ་ཡང་ངོ་ངེན་ཇོ་ཆེག་པི་ཅེམ་ཇ་ཅི་དུན་ར་ཁིང་ 党工日口的罗恰芒武藏口的天佑也一起此节下夜我讲安尼此个下夜我讲夜白了你们拿着看个等等于呢此段你们下夜我讲你呢让你无头做呢白当个把个无通过出行个等你对头的确动啊当旅次一趟听把结果是等于呢他辛苦了做了这个的辛苦能于哪了的确对头了先看到他当人家多而你旅次一趟听把结果多但问题咱们国际责任者多考虑人家而你全人多但没提了一个不选择等你天选的一个我们下去到那下个日子看个等你不到我把个七八主个南西西边我讲你呢让你多种的对他得了开心个等你七级下夜我讲你七个下夜我讲也把你妈拿走呢七八级的跟你把他让你拿去开心个
1: 等你七绝笔切我讲说我们呢你们这个钱都送打不打做让的七绝笔呢七的七绝笔把他碰到哪七绝个怕个我讲说我们呢怕一顿生第一人面积出来当有马斯当在七年级爬个我讲安尼也爬没上岗噻，年纪了你都走，也自己点着错啊。恰巧人民配备对待出了红果当出现家具了，当然是不打折。协助市民农村们交为他们配给，但不得我把给七绝笔给，且我讲说明你嘛，这个钱损失到。第二，你且不得了送的，大单家们的做你得了听呢？他的不得我把给大单做不得到。第二，不得我把给七绝笔呢，不得主把给七绝笔不得，碰到的拿不给到。
0: 等你再年住了，没被冬天的稀缺板呢，也没学起，俺能过些了。新朋乡里落了三岁脚，浪走你多。而且老对如今强大能够的你也能想起来想起来的碰碰门就不如这比自己念当念下去自己决定孩子看看等于呢他别当阿爸哥自己把念住了没比冬天的戏恰爸爸呢也没学起一直开心个他自己念住了没比冬天做呢恰爸就把就行个可是第八送到了他也没等到你呢恰就全部我们一直看个等你其他过了些样了不如这比自己念当自己念下去自己决定孩子看个
1: Tene ta dawarere la sa chumela gnjwa ga kham khe che chote pe da nga pan da la chang suna che la da ander njwa me chu kham khe che bi yo che chalong so pa chong ma se bra chi ji ne pa sa ta phob chem ka chi te ne pe kha je to che da lung che ba ta chi ju ro ne lak ba ta ndu che sa lo pe so tar te yu ya i che chi ne che ne pa sa ju kar ka te ne pe kha lu ju de si je lo da ma ri ta pe da nga ba che la chan suna jwa kam khe che chote match ni kam khe che ri ze do jum si te la ti ni yo che la chalon so pa jo ma ngi de ze se bra chi ji ne pa sa ta pho chem ka ti ne pe kha je to che de lu bu che ba ta chi ju do ne la ba ta ru chi sa lo pe so ta te yu ya chi bo ri ze do
0: ne ni pe da nga ba ke chi ba chi ko le hyu yan la chi ba som ju ji jo jeng a ju ju ju din ju ge ne xie ne xong ne xi ye 你是个姐姐过来，你在看个？他讲了个你个，别当阿爸个，担心到底学啥个？想了，等个这个汽车过来，我转到底去呢？
1: 等你他等个这个汽车去呢？等人呢不没打绿灯，阿爸去把阿接到出去汽车个，日子巴桑干嘛叫？用处上面出去走动，就把你眼光碰到路的哈起路度，等人难过的眼睛难过的，阿就去做叫他，先去做阿爸你了，都是从上开了，上你不要去找，日本吧，用处下去，那你不要去等，日你嘛，用处明你。Yeni pöyüz ji za dawa, jontu meyachu, tayindi bu jo loto kyu tsar.